பற்று மாங்கலீர் பரமாங்கினிது ngelaga ngelarang yoga mang deui deui Dewa Agung Putra ngelilir.